0: ப்ராக்டிஸ் ஹரே கண்ணா ஆர் வாதாவரர் மேரே கி அப்னே காரியே மேரே தி செக் கண்ணா ஏக் செகண்ட் மே பிந்து ரூப மே சஃல்தா மிலி வாயுமண்டல் பிக்கன் அப்பே அப்பே அஸ்தான் மேரே
1: आप सुन रहे हैं शिवा रेडियो सत्यम शिवम सुंदरम सत्यम शिवम सुंदरम।